0: லவ்தேத்தூர் இயேசு கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை
2: நெறி காட்டும் ஆளுமைகள், விவிலிய தேடல்கள் மற்றும் செய்திகள்.
1: நெறி காட்டும் ஆளுமைகள்.
3: கருப்பர் இன மகாத்மா நெல்சன் மண்டேலா அவரிடம் கேட்டார்கள், 27 ஆண்டுகள் தனிமை சிறையிலே அடைபட்டு கிடந்தீர்களே, அந்த தருணங்களை எப்படி தாக்கு பிடித்தீர்கள்? நிருபரின் இந்த கேள்விக்கு சத்திய சோதனை என்ற புத்தகத்தின் வழியாக மகாத்மா காந்தி அடிகளிடம் அந்த ஆண்டுகளிலே மனம் விட்டு பேசிக்கொண்டிருந்ததால் என்னால் தாக்கு பிடிக்க முடிந்தது. இப்படி பதில் தந்தார் கருப்பர் மேம்பாட்டு மெசியா நெல்சன் மண்டேலா. நீங்கள் அனுமதித்தால் தனிமையும் உங்களுக்கு உற்ற துணையே, தனிமையும் உங்களுக்கு உயிர் தோழனே. ஆம், வளர வைக்காமல் விடாது வாசிப்பு, வரலாற்றிலே தடம் பதிக்காமல் விடாது வாசிப்பு.
2: விவிலிய தேடல்கள்

இன்று இறைவன் உங்களுக்கும் எனக்கும் ஒரு புதிய நாளை, அற்புதமான நாளை, ஆசீர்வாதமான நாளை கொடுத்திருக்கிறார். அதற்காக இறைவனுக்கு நன்றி சொல்லி இன்றைய நாளில் இந்த நிகழ்ச்சியிலே நாம் தியானிக்க நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு திருப்பாடல், திருப்பாடல் 89. இன்றைய நாளின் பல்லவியாக நாம் வாசிக்கிறோம், என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். கடவுள் ஒவ்வொருவரையும் கண்டுபிடித்து தேர்ந்தெடுத்து தகுதியற்ற நம்மை உயர்த்துகிறார் என்பதை இந்த திருப்பாடல் அழகாக கூறுகிறது. தாவீது ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு சிறுவன், தன்னுடைய சொந்த சகோதரர்களாலே மறக்கப்பட்ட ஒரு நபர் தாவீது. இப்படி அந்த சிறுவனை, அந்த ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற அந்த ஒரு சாதாரண மனிதனை கடவுள் அழைத்து ஒரு மிகப்பெரிய தலைவனாக, அரசனாக உருவாக்கினதை, தேர்ந்தெடுத்து உயர்த்தினதை இன்றைய திருப்பாடல் நமக்கு அழகாக எடுத்து கூறுகிறது. இந்த திருப்பாடல் ஒரு ஆழமான இறையியல் கருத்துக்களை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு திருப்பாடலாகும். கடவுளின் பேரன்பையும் அவர் தாவீதுக்கு செய்த உடன்படிக்கைகளை பற்றியும் இந்த திருப்பாடல் அழகாக பேசுகிறது. அதே வேளையில் துன்ப நேரத்தில் ஆண்டவரே நீர் எங்கே இருக்கிறீர் என கேட்டும் மன்றாடும் மக்களின் குரலாகவும் இந்த திருப்பாடல் அமைகிறது. விசுவாசிகளாகிய நமக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நம்பிக்கை சோதிக்கப்படும் பொழுது, நாம் தனிமையாக இருக்கின்ற அந்த நேரத்திலும், பல சோதனைகளை எதிர்கொள்கின்ற அந்த வேளையிலும், இந்த திருப்பாடல் நமக்கு ஒரு புத்துணர்ச்சியையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு திருப்பாடலாகவும் இருக்கின்றது. இந்த திருப்பாடலிலே நாம் தாவீதுக்கு கடவுள் கொடுத்த அந்த வாக்குறுதிகளை நாம் தியானிக்கிறோம். அதுவும் குறிப்பாக வசனம் 19 நாம் பார்க்கிறோம், முற்காலத்தில் உம் பற்றுமிகு அடியாருக்கு நீர் காட்சி தந்து கூறியது, வீரன் ஒருவனுக்கு வலிமை அளித்தேன், மக்களினின்று தேர்ந்தெடுக்கப்பட்டவனை உயர்த்தினேன், உன் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன், என் திருத்தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன் என்று எப்படி கடவுள் அந்த தாவீதை தேர்ந்தெடுத்து அவரை உயர்த்துகிறார், அவரை திருப்பொழிவு செய்தார் என்பதை அழகாக இந்த திருப்பாடல் நமக்கு எடுத்து கூறுகிறது. இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். கடவுள் தகுதி உடையவர்களை அவர் அழைப்பதில்லை, தகுதியற்றவர்களை அவர் அழைத்து அவர்களை தகுதிப்படுத்துகிறார். உதாரணமாக தாவீதை சொன்னது போல, ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு ஏழை, அந்த ஆடு மேய்க்கக்கூடிய, ஆடு மாடுகள் மேய்க்கக்கூடிய அந்த தாவீதை கடவுள் அழைத்து அவரை உயர்த்துகிறார். இன்று சீடர்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்ப்போம். சீடர்கள் யாரும் படித்தவர்களோ அல்லது குருக்களோ அல்ல. இயேசு சீடர்களை அழைக்கும் பொழுது அவர்கள் சாதாரண கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு சாதாரண ஏழை எளிய பாமர மக்களாகத்தான் அந்த சீடர்கள் இருந்தார்கள். அப்படி அந்த எளிமையான சாதாரணமான மக்களை அவர் அழைத்து தன்னுடைய பணிக்காக அவர் அவர்களை நியமித்து அவர்களை உயர்த்துகிறார். மிகப்பெரிய பொறுப்புகளை சீடர்களுக்கு அவர் கொடுக்கிறார். உதாரணமாக பேதுரு ஒரு மீன் பிடிக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதன், அந்த மனிதனை அழைத்து தன்னுடைய பணியை அவரிடம் ஒப்படைத்து திருச்சபையின் தலைவராக பேதுருவை ஏற்படுத்தின அந்த கிறிஸ்து, அந்த நிகழ்வுகள் எல்லாம் இந்த திருப்பாடல் நமக்கு நினைவுக்கு கொண்டு வருகிறது. அன்பார்ந்தவர்களே, கடவுள் நம்மை எப்படிப்பட்ட நிலையில் அழைத்தாலும் நாம் அதற்கு தயாராக இருக்க வேண்டும். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நம்மை முழுமையாக கடவுளுக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது கடவுள் நிச்சயமாக நம்மை உயர்த்துவார் என்கின்ற அந்த ஒரு நம்பிக்கையை இந்த திருப்பாடல் நமக்கு கொடுக்கிறது. அவருடைய அழைப்புக்கு செவி கொடுத்து அவரை பின்பற்றக்கூடிய மக்களாக நாம் வாழ நாம் தயாராக இருக்கின்றோமா என்பதை இன்றைய நாளிலே இந்த திருப்பாடலை வாசித்து நாம் சிந்தித்து பார்ப்போம். எனவே இந்த வேளையிலே கடவுளுடைய அழைப்பை ஏற்று நாம் அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய சீடர்களாக வாழ தேவையான வரம் வேண்டி இப்பொழுது ஏறெடுக்கக்கூடிய இந்த ஜபத்திலே நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து நாம் ஜபிப்போம். ஆண்டவரே, இந்த நாளையும் இந்த நேரத்தையும் எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த நாளிலே தாவீதுக்கு நீர் வாக்கு கொடுத்த அந்த வாக்குறுதிகளை எல்லாம் நாங்கள் தியானித்தோம். எங்களையும் உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வழிதவறி நடக்கும்போது எங்களை உமது அன்பின் பிரம்பினால் கண்டித்து திருத்தி ஏறலும். ஆனால் ஒருபோதும் உம்முடைய முகத்தை எங்களை விட்டு நீர் மறைக்காதேயும். எங்களுடைய வாழ்வில் புயல்களை அடக்கும் வல்லவர் நீர் ஒருவரே. எங்களுடைய கேள்விகள், சந்தேகங்கள், பயங்கள், குழப்பங்கள் அனைத்தையும் உமது சிலுவையின் அடியில் வைத்து எங்களையே முழுவதுமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நீரே எங்கள் தந்தை, எங்களுடைய கண்மலை என்று அறிக்கையிடும் அந்த உறுதியான விசுவாசத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தரலும். துன்பத்தின் நடுவே உமை துதிக்கும் வரம் தாரும். எங்களுடைய கண்ணீரையெல்லாம் துடைத்தரலும். இந்த நாளில் நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீரே ஆசீர்வதித்து எங்களை வெற்றியின் பாதையிலே நடத்தி செல்லும்படியாக எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.

0: செய்திகள்.
1: இத்தாலியின் அசிசி நகரில் ஆகஸ்ட் 3 முதல் 6 வரை இடம்பெறும் 4 நாள் கோ பிரான்சிஸ்கன் யூத் மீட்டிங் என்ற பிரான்சிஸ்கன் இளையோர் சந்திப்பை நிறைவு செய்வதற்காக திருத்தந்தை 14 லியோ அவர்கள் ஆகஸ்ட் 6 அன்று அசிசிக்கு செல்கிறார். புனித பிரான்சிஸ் அசிசியாரின் வாழ்வும் ஆன்மீகமும் மையமாக இடம்பெறும் இந்நிகழ்வில் ஐரோப்பாவின் பல நாடுகளில் இருந்து 18 முதல் 33 வயதுக்குட்பட்ட 2150 மேற்பட்ட இளைஞர்கள் பங்கேற்கின்றனர். தமது பயணத்தை தேவதூதர்களின் அன்னை மரியாள் பேராலயத்தில் அமைந்துள்ள போர்சி யுங்குலா சிற்றாலயத்தில் ஜபத்துடன் தொடங்கும் திருத்தந்தை பின்னர் ஐரோப்பாவை சேர்ந்த 3 இளைஞர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார். அதன் பின்னர் ஆண்டவரின் உருமாற்ற பெருவிழா திருப்பலியை நிறைவேற்றி சாதாரண வாழ்க்கையில் சமரசம் செய்து கொள்ளாமல் பெரிய கனவுகளோடும் உறுதியான நம்பிக்கையோடும் பிறருக்காக வாழ தங்களை அர்ப்பணிக்குமாறு இளைஞர்களை ஊக்குவிப்பார். மேலும் இந்த 4 நாள் சந்திப்பில் அமைதி, மன்னிப்பு, இறையழைப்பு, கிறிஸ்தவ மறைப்பணி போன்ற தலைப்புகளில் கருத்தரங்குகள், நற்கருணை ஆராதனை மற்றும் புனித பிரான்சிஸ் அசிசியாரின் உண்மையான வாழ்க்கை மற்றும் போதனைகளை எடுத்துரைக்கும் கண்காட்சிகளும் இடம்பெறுகின்றன. இளைஞர்களின் சிந்தனைகள் மற்றும் கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்ட மிஷினரி சாரிட்டி நிறைவு நிகழ்வில் வெளியிடப்படும். இது தங்கள் சொந்த சமூகங்களில் மறைப்பணியை தொடர்ந்து முன்னெடுக்க இளைஞர்களுக்கு வழிகாட்டும் ஆவணமாக அமையும்.
2: மகா தூய திருத்துவம் மற்றும் சிறைப்பட்டோரின் சபை மடகாஸ்கரில் தங்களின் 100 ஆண்டு கால மறைபரப்பு பணியை கொண்டாடுகின்றனர். இது நற்செய்தி அறிவிப்பு, மெய்ப்பு பணி மற்றும் மனித மாண்பிற்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றில் 100 காலமாக அவர்களின் பணியை குறிக்கும் நிகழ்வாக அமைந்துள்ளது. இத்தீவில் பணி செய்ய இந்த சபையின் முதல் 5 திருத்துவ சபை மறைபரப்பாளர்கள் ரோமிலிருந்து 1926 ஆண்டு ஜூன் 4 அன்று வந்தபோது இந்த சபையின் பணி தொடங்கி சபையின் நிறுவனர்களான மத்தாவின் புனித யோவான் மற்றும் வலோயேசின் புனித ஃபெலிக்ஸ் ஆகியோரின் தூண்டுதலால் ஈர்க்கப்பட்டு திருத்துவ சபை துறவியர் நற்செய்தி அறிவிப்புடன் மனித சுதந்திரம் மற்றும் மனித மாண்பை மேம்படுத்துவதையும் குறிக்கோளாக கொண்டு பணி செய்தனர். உள்ளூர் கலாச்சாரங்கள் மற்றும் மரபுகளை மதிக்கும் அதே வேளையில் தொலைதூர கிராமங்களுக்கு செல்வது, கிறிஸ்தவ சமூகங்களை வலுப்படுத்துவது, மறைக்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் மெய்ப்பு பணியாளர்களுக்கு பயிற்சி அளிப்பது மற்றும் கிறிஸ்தவ ஆலயங்கள், பள்ளிகள் மற்றும் சமூக மையங்களை கட்டுவது ஆகியவற்றில் அவர்களின் மறைபரப்பு பணி முக்கிய கவனம் செலுத்தியது. 1939 ஆண்டில் மியாரி நரிவோவில் திருத்தூதர் நிர்வாக பகுதி நிறுவப்பட்டதன் மூலம் இவர்களின் மறைபரப்பு பணி செழித்து வளர்ந்தது. இது இந்த சபையின் ஒப்படைக்கப்பட்ட ஆப்பிரிக்காவின் முதல் திரு அவை பகுதியாகும். இன்று திருத்துவ சபை துறவியர் 22 மறைமாவட்டங்கள் கொண்ட மடகாஸ்கரில் 12 மறைமாவட்டங்களில் பணி செய்கின்றனர்.
1: செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களின் தேவைகளுக்கு செவிசாய்த்து அவற்றுக்கு ஏற்ப மாறுவதன் மூலம் சந்திப்பின் மொழியை கற்றுக்கொள்ளும் ஒரு சமூகமாக திரு அவை மாற வேண்டும் என்று பேராயர் ஜோஸ் டொமிங்கோ உலோவா மென்டிட்டா அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். இந்த ஆண்டு ஜூலை 8 முதல் 11 வரை பனாமா நகரில் நடைபெற்ற செவித்திறன் குறைபாடுகள் உள்ள குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை குறித்த முதல் உலகளாவிய மாநாட்டை தொடங்கி வைத்து உரையாற்றிய பனாமா பேராயர் ஜோஸ் டொமிங்கோ உலோவா மென்டிட்டா அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வன்முறை கலாச்சாரத்தை ஒன்றிணைந்து மாற்றுவோம் என்ற கருப்பொருளில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் திரு அவை தலைவர்கள், குழந்தைகள் பாதுகாப்பு வல்லுநர்கள், பாலியல் வன்முறையால் பாதிக்கப்பட்டு மீண்டவர்கள் மற்றும் செவித்திறன் குறைபாடு உள்ளோரின் உரிமைகளுக்காக பணியாற்றும் ஆதரவாளர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். அமெரிக்காவிற்கான செவித்திறன் குறைபாடு உள்ள கத்தோலிக்க இளைஞர் முன்முயற்சி செரோமி மற்றும் பனாமா உயர் மறைமாவட்டம் ஆகியோரால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த மாநாடு செவித்திறன் குறைபாடு உள்ள குழந்தைகள் மற்றும் எளிதில் பாதிக்கப்படக்கூடிய நபர்களுக்கான பாதுகாப்பை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்தியது. 9 நாடுகளைச் சேர்ந்த பங்கேற்பாளர்கள் பாலியல் வன்முறையிலிருந்து தப்பி பிழைத்த செவித்திறன் குறைபாடு உள்ளவர்கள் எதிர்கொள்ளும் தனிமைப்படுத்தப்படுதல், தகவல் தொடர்பு தடைகள், எளிதில் அணுகக்கூடிய புகார் அளிக்கும் அமைப்புகளின் பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு சவால்களை எடுத்துரைத்தனர்.
2: நைஜீரியாவின் மத்திய பகுதியில் அமைந்துள்ள கோகி மாநிலத்தின் அஜாவோ குட்டா பகுதியில் சாலையோர தாக்குதலில் கத்தோலிக்க அருள் பணியாளர் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். அருள் பணியாளர் சாமுவேல் ஓபேயமி ஒயட்டோரோ அவர்கள் தேவாலய சாலையில் பயணித்தபோது மர்ம நபர்களால் அரிவாளால் தாக்கப்பட்டு உயிரிழந்தார். காவல்துறை அளித்த தகவலின்படி ஜூலை 29 அன்று காலை சுமார் 9:30 மணி அளவில் அஜாவோ குட்டா தேவாலய சாலையோரத்தில் அடையாளம் தெரியாத ஒருவரின் உயிரற்ற உடல் கிடப்பதாக தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் தலையில் கடுமையான கடுமையான அரிவாள் காயங்களுடன் உடலை மீட்டனர். பின்னர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவர் ஏற்கனவே உயிரிழந்திருந்தது உறுதி செய்யப்பட்டது. பின்னர் உயிரிழந்தவர் கோகி மாநிலத்தின் இஜோமோ உள்ளாட்சி பகுதியில் அமைந்துள்ள புனித பவுல் பங்கின் பங்கு குருவான தந்தை ஒயட்டோரோ என்பது அடையாளம் காணப்பட்டது. அவரது ஆன்ம இலைப்பாற்றுதலுக்காகவும் குடும்பத்தினருக்காகவும் ஜெபிக்குமாறு லோகோஜோ மறை மாவட்டம் அழைப்பு விடுத்துள்ளது. கோகி மாநில ஆளுநர் அகமது ஒடோடோ

0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளையும் அன்பால் அருளும் என்று நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை
2: நெறி காட்டும் ஆளுமைகள், விவிலிய தேடல்கள் மற்றும் செய்திகள்.
1: நெறி காட்டும் ஆளுமைகள்.
3: கருப்பர் இன மகாத்மா நெல்சன் மண்டேலா அவரிடம் கேட்டார்கள், 27 ஆண்டுகள் தனிமை சிறையிலே அடைபட்டு கிடந்தீர்களே, அந்த தருணங்களை எப்படி தாக்கு பிடித்தீர்கள்? நிருபரின் இந்த கேள்விக்கு சத்திய சோதனை என்ற புத்தகத்தின் வழியாக மகாத்மா காந்தி அடிகளிடம் அந்த ஆண்டுகளிலே மனம் விட்டு பேசிக்கொண்டிருந்ததால் என்னால் தாக்கு பிடிக்க முடிந்தது. இப்படி பதில் தந்தார் கருப்பர் மேம்பாட்டு மெசியா நெல்சன் மண்டேலா. நீங்கள் அனுமதித்தால் தனிமையும் உங்களுக்கு உற்ற துணையே, தனிமையும் உங்களுக்கு உயிர் தோழனே. ஆம், வளர வைக்காமல் விடாது வாசிப்பு, வரலாற்றிலே தடம் பதிக்காமல் விடாது வாசிப்பு.
2: விவிலிய தேடல்கள்

இன்று இறைவன் உங்களுக்கும் எனக்கும் ஒரு புதிய நாளை, அற்புதமான நாளை, ஆசீர்வாதமான நாளை கொடுத்திருக்கிறார். அதற்காக இறைவனுக்கு நன்றி சொல்லி இன்றைய நாளில் இந்த நிகழ்ச்சியிலே நாம் தியானிக்க நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு திருப்பாடல், திருப்பாடல் 89. இன்றைய நாளின் பல்லவியாக நாம் வாசிக்கிறோம், என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். கடவுள் ஒவ்வொருவரையும் கண்டுபிடித்து தேர்ந்தெடுத்து தகுதியற்ற நம்மை உயர்த்துகிறார் என்பதை இந்த திருப்பாடல் அழகாக கூறுகிறது. தாவீது ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு சிறுவன், தன்னுடைய சொந்த சகோதரர்களாலே மறக்கப்பட்ட ஒரு நபர் தாவீது. இப்படி அந்த சிறுவனை, அந்த ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற அந்த ஒரு சாதாரண மனிதனை கடவுள் அழைத்து ஒரு மிகப்பெரிய தலைவனாக, அரசனாக உருவாக்கினதை, தேர்ந்தெடுத்து உயர்த்தினதை இன்றைய திருப்பாடல் நமக்கு அழகாக எடுத்து கூறுகிறது. இந்த திருப்பாடல் ஒரு ஆழமான இறையியல் கருத்துக்களை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு திருப்பாடலாகும். கடவுளின் பேரன்பையும் அவர் தாவீதுக்கு செய்த உடன்படிக்கைகளை பற்றியும் இந்த திருப்பாடல் அழகாக பேசுகிறது. அதே வேளையில் துன்ப நேரத்தில் ஆண்டவரே நீர் எங்கே இருக்கிறீர் என கேட்டு மன்றாடும் மக்களின் குரலாகவும் இந்த திருப்பாடல் அமைகிறது. விசுவாசிகளாகிய நமக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நம்பிக்கை சோதிக்கப்படும் பொழுது, நாம் தனிமையாக இருக்கின்ற அந்த நேரத்திலும், பல சோதனைகளை எதிர்கொள்கின்ற அந்த வேளையிலும் இந்த திருப்பாடல் நமக்கு ஒரு புத்துணர்ச்சியையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு திருப்பாடலாகவும் இருக்கின்றது. இந்த திருப்பாடலிலே நாம் தாவீதுக்கு கடவுள் கொடுத்த அந்த வாக்குறுதிகளை நாம் தியானிக்கிறோம். அதுவும் குறிப்பாக வசனம் 19 நாம் பார்க்கிறோம், முற்காலத்தில் உம் பற்றுமிகு அடியாருக்கு நீர் காட்சி தந்து கூறியது, வீரன் ஒருவனுக்கு வலிமை அளித்தேன், மக்களினின்று தேர்ந்தெடுக்கப்பட்டவனை உயர்த்தினேன், உன் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன், என் திருத்தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன் என்று எப்படி கடவுள் அந்த தாவீதை தேர்ந்தெடுத்து அவரை உயர்த்துகிறார், அவரை திருப்பொழிவு செய்தார் என்பதை அழகாக இந்த திருப்பாடல் நமக்கு எடுத்து கூறுகிறது. இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். கடவுள் தகுதி உடையவர்களை அவர் அழைப்பதில்லை, தகுதியற்றவர்களை அவர் அழைத்து அவர்களை தகுதிப்படுத்துகிறார். உதாரணமாக தாவீதை சொன்னது போல, ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு ஏழை, அந்த ஆடு மேய்க்கக்கூடிய, ஆடு மாடுகள் மேய்க்கக்கூடிய அந்த தாவீதை கடவுள் அழைத்து அவரை உயர்த்துகிறார். இன்று சீடர்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்ப்போம். சீடர்கள் யாரும் படித்தவர்களோ அல்லது குருக்களோ அல்ல. இயேசு சீடர்களை அழைக்கும் பொழுது அவர்கள் சாதாரண கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு சாதாரண ஏழை எளிய பாமர மக்களாகத்தான் அந்த சீடர்கள் இருந்தார்கள். அப்படி அந்த எளிமையான சாதாரணமான மக்களை அவர் அழைத்து தன்னுடைய பணிக்காக அவர்களை நியமித்து அவர்களை உயர்த்துகிறார். மிகப்பெரிய பொறுப்புகளை சீடர்களுக்கு அவர் கொடுக்கிறார். உதாரணமாக பேதுரு, ஒரு மீன் பிடிக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதன், அந்த மனிதனை அழைத்து தன்னுடைய பணியை அவரிடம் ஒப்படைத்து திருச்சபையின் தலைவராக பேதுருவை ஏற்படுத்தின அந்த கிறிஸ்து, அந்த நிகழ்வுகள் எல்லாம் இந்த திருப்பாடல் நமக்கு நினைவுக்கு கொண்டு வருகிறது. அன்பார்ந்தவர்களே, கடவுள் நம்மை எப்படிப்பட்ட நிலையில் அழைத்தாலும் நாம் அதற்கு தயாராக இருக்க வேண்டும். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நம்மை முழுமையாக கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது கடவுள் நிச்சயமாக நம்மை உயர்த்துவார் என்கின்ற அந்த ஒரு நம்பிக்கையை இந்த திருப்பாடல் நமக்கு கொடுக்கிறது. அவருடைய அழைப்புக்கு செவி கொடுத்து அவரை பின்பற்றக்கூடிய மக்களாக நாம் வாழ நாம் தயாராக இருக்கின்றோமா என்பதை இன்றைய நாளிலே இந்த திருப்பாடலை வாசித்து நாம் சிந்தித்து பார்ப்போம். எனவே இந்த வேளையிலே கடவுளுடைய அழைப்பை ஏற்று நாம் அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய சீடர்களாக வாழ தேவையான வரம் வேண்டி இப்பொழுது ஏறெடுக்கக்கூடிய இந்த ஜபத்திலே நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து நாம் ஜபிப்போம். ஆண்டவரே, இந்த நாளையும் இந்த நேரத்தையும் எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த நாளிலே தாவீதுக்கு நீர் வாக்கு கொடுத்த அந்த வாக்குறுதிகளையெல்லாம் நாங்கள் தியானித்தோம். எங்களையும் உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வழிதவறி நடக்கும் போது எங்களை உமது அன்பின் பிரம்பினால் கண்டித்து திருத்தி எறலும். ஆனால் ஒருபோதும் உம்முடைய முகத்தை எங்களை விட்டு நீர் மறைக்காதேயும். எங்களுடைய வாழ்வில் புயல்களை அடக்கும் வல்லவர் நீர் ஒருவரே. எங்களுடைய கேள்விகள், சந்தேகங்கள், பயங்கள், குழப்பங்கள் அனைத்தையும் உமது சிலுவையின் அடியில் வைத்து எங்களையே முழுவதுமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நீரே எங்கள் தந்தை, எங்களுடைய கண்மலை என்று அறிக்கையிடும் அந்த உறுதியான விசுவாசத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளும். துன்பத்தின் நடுவே உமை துதிக்கும் வரம் தாரும். எங்களுடைய கண்ணீரையெல்லாம் துடைத்தருளும். இந்த நாளில் நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீரே ஆசீர்வதித்து எங்களை வெற்றியின் பாதையிலே நடத்தி செல்லும்படியாக எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.

0: செய்திகள்.
1: இத்தாலியின் அசிசி நகரில் ஆகஸ்ட் 3 முதல் 6 வரை இடம்பெறும் 4 நாள் கோ பிரான்சிஸ்கன் யூத் மீட்டிங் என்ற பிரான்சிஸ்கன் இளையோர் சந்திப்பை நிறைவு செய்வதற்காக திருத்தந்தை 14 லியோ அவர்கள் ஆகஸ்ட் 6 அன்று அசிசிக்கு செல்கிறார். புனித பிரான்சிஸ் அசிசியாரின் வாழ்வும் ஆன்மீகமும் மையமாக இடம்பெறும் இந்நிகழ்வில் ஐரோப்பாவின் பல நாடுகளிலிருந்து 18 முதல் 33 வயதுக்குட்பட்ட 2,150 மேற்பட்ட இளைஞர்கள் பங்கேற்கின்றனர். தமது பயணத்தை தேவதூதர்களின் அன்னை மரியாள் பேராலயத்தில் அமைந்துள்ள போர்சி யுங்குலா சிற்றாலயத்தில் ஜபத்துடன் தொடங்கும் திருத்தந்தை பின்னர் ஐரோப்பாவை சேர்ந்த 3 இளைஞர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார். அதன் பின்னர் ஆண்டவரின் உருமாற்ற பெருவிழா திருப்பலியை நிறைவேற்றி சாதாரண வாழ்க்கையில் சமரசம் செய்து கொள்ளாமல் பெரிய கனவுகளோடும் உறுதியான நம்பிக்கையோடும் பிறருக்காக வாழ தங்களை அர்ப்பணிக்குமாறு இளைஞர்களை ஊக்குவிப்பார். மேலும் இந்த 4 நாள் சந்திப்பில் அமைதி, மன்னிப்பு, இறையழைப்பு, கிறிஸ்துவ மறைப்பணி போன்ற தலைப்புகளில் கருத்தரங்குகள், நற்கருணை ஆராதனை மற்றும் புனித பிரான்சிஸ் அசிசியாரின் உண்மையான வாழ்க்கை மற்றும் போதனைகளை எடுத்துரைக்கும் கண்காட்சிகளும் இடம்பெறுகின்றன. இளைஞர்களின் சிந்தனைகள் மற்றும் கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்ட மிஷினரி சாரிட்டி நிறைவு நிகழ்வில் வெளியிடப்படும். இது தங்கள் சொந்த சமூகங்களில் மறைப்பணியை தொடர்ந்து முன்னெடுக்க இளைஞர்களுக்கு வழிகாட்டும் ஆவணமாக அமையும்.
2: மகா தூய திருத்துவம் மற்றும் சிறைப்பட்டோரின் சபை மடகாஸ்கரில் தங்களின் 100 ஆண்டு கால மறைபரப்பு பணியை கொண்டாடுகின்றனர். இது நற்செய்தி அறிவிப்பு, மெய்ப்பு பணி மற்றும் மனித மாண்பிற்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றில் ஒரு 100 காலமாக அவர்களின் பணியை குறிக்கும் நிகழ்வாக அமைந்துள்ளது. இத்தீவில் பணி செய்ய இந்த சபையின் முதல் 5 திருத்துவ சபை மறைபரப்பாளர்கள் ரோமில் இருந்து 1926 ஆண்டு ஜூன் 4 அன்று வந்தபோது இந்த சபையின் பணி தொடங்கி சபையின் நிறுவனர்களான மத்தாவின் புனித யோவான் மற்றும் வலோயேசின் புனித ஃபெலிக்ஸ் ஆகியோரின் தூண்டுதலால் ஈர்க்கப்பட்டு திருத்துவ சபை துறவியர் நற்செய்தி அறிவிப்புடன் மனித சுதந்திரம் மற்றும் மனித மாண்பை மேம்படுத்துவதையும் குறிக்கோளாக கொண்டு பணி செய்தனர். உள்ளூர் கலாச்சாரங்கள் மற்றும் மரபுகளை மதிக்கும் அதே வேளையில் தொலைதூர கிராமங்களுக்கு செல்வது, கிறிஸ்தவ சமூகங்களை வலுப்படுத்துவது, மறைக்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் மெய்ப்பு பணியாளர்களுக்கு பயிற்சி அளிப்பது மற்றும் கிறிஸ்தவ ஆலயங்கள், பள்ளிகள் மற்றும் சமூக மையங்களை கட்டுவது ஆகியவற்றில் அவர்களின் மறைபரப்பு பணி முக்கிய கவனம் செலுத்தியது. 1939 ஆண்டில் மியாரி நரிவோவில் திருத்தூதர் நிர்வாக பகுதி நிறுவப்பட்டதன் மூலம் இவர்களின் மறைபரப்பு பணி செழித்து வளர்ந்தது. இது இந்த சபையின் ஒப்படைக்கப்பட்ட ஆப்பிரிக்காவின் முதல் திரு அவை பகுதியாகும். இன்று திருத்துவ சபை துறவியர் 22 மறைமாவட்டங்கள் கொண்ட மடகாஸ்கரில் 12 மறைமாவட்டங்களில் பணி செய்கின்றனர்.
1: செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களின் தேவைகளுக்கு செவிசாய்த்து அவற்றுக்கு ஏற்ப மாறுவதன் மூலம் சந்திப்பின் மொழியை கற்றுக்கொள்ளும் ஒரு சமூகமாக திரு அவை மாற வேண்டும் என்று பேராயர் ஜோஸ் டொமிங்கோ உலோவா மென்டிட்டா அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். இந்த ஆண்டு ஜூலை 8 முதல் 11 வரை பனாமா நகரில் நடைபெற்ற செவித்திறன் குறைபாடுகள் உள்ள குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை குறித்த முதல் உலகளாவிய மாநாட்டை தொடங்கி வைத்து உரையாற்றிய பனாமா பேராயர் ஜோஸ் டொமிங்கோ உலோவா மென்டிட்டா அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வன்முறை கலாச்சாரத்தை ஒன்றிணைந்து மாற்றுவோம் என்ற கருப்பொருளில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் திரு அவை தலைவர்கள், குழந்தைகள் பாதுகாப்பு வல்லுநர்கள், பாலியல் வன்முறையால் பாதிக்கப்பட்டு மீண்டவர்கள் மற்றும் செவித்திறன் குறைபாடு உள்ளோரின் உரிமைகளுக்காக பணியாற்றும் ஆதரவாளர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். அமெரிக்காவிற்கான செவித்திறன் குறைபாடு உள்ள கத்தோலிக்க இளைஞர் முன்முயற்சி செரோமி மற்றும் பனாமா உயர் மறைமாவட்டம் ஆகியோரால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த மாநாடு செவித்திறன் குறைபாடு உள்ள குழந்தைகள் மற்றும் எளிதில் பாதிக்கப்படக்கூடிய நபர்களுக்கான பாதுகாப்பை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்தியது. 9 நாடுகளைச் சேர்ந்த பங்கேற்பாளர்கள் பாலியல் வன்முறையிலிருந்து தப்பி பிழைத்த செவித்திறன் குறைபாடு உள்ளவர்கள் எதிர்கொள்ளும் தனிமைப்படுத்தப்படுதல், தகவல் தொடர்பு தடைகள், எளிதில் அணுகக்கூடிய புகார் அளிக்கும் அமைப்புகளின் பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு சவால்களை எடுத்துரைத்தனர்.
2: நைஜீரியாவின் மத்திய பகுதியில் அமைந்துள்ள கோகி மாநிலத்தின் அஜாவோ குட்டா பகுதியில் சாலையோர தாக்குதலில் கத்தோலிக்க அருள்பணியாளர் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். அருள்பணியாளர் சாமுவேல் ஓபேயமி ஒயட்டோரோ அவர்கள் தேவாலய சாலையில் பயணித்தபோது மர்ம நபர்களால் அரிவாளால் தாக்கப்பட்டு உயிரிழந்தார். காவல்துறை அளித்த தகவலின்படி ஜூலை 29 அன்று காலை சுமார் 9:30 மணியளவில் அஜாவோ குட்டா தேவாலய சாலையோரத்தில் அடையாளம் தெரியாத ஒருவரின் உயிரற்ற உடல் கிடப்பதாக தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் தலையில் கடுமையான கடுமையான அரிவாள் காயங்களுடன் உடலை மீட்டனர். பின்னர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவர் ஏற்கனவே உயிரிழந்திருந்தது உறுதி செய்யப்பட்டது. பின்னர் உயிரிழந்தவர் கோகி மாநிலத்தின் இஜோமோ உள்ளாட்சி பகுதியில் அமைந்துள்ள புனித பவுல் பங்கின் பங்கு குருவான தந்தை ஒயட்டோரோ என்பது அடையாளம் காணப்பட்டது. அவரது ஆன்ம இலைப்பாற்றுதலுக்காகவும் குடும்பத்தினருக்காகவும் ஜெபிக்குமாறு லோகோஜோ மறை மாவட்டம் அழைப்பு விடுத்துள்ளது. கோகி மாநில ஆளுநர் அகமது ஒடோடோ அவர்கள் இந்த கொலையை மிகவும் கொடூரமானதும் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாததுமான செயல் என்று கடுமையாக கண்டித்துள்ளார்.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை ஆண்டோர் வாக்கு, திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை மற்றும் செய்திகள். ஆண்டோர் வாக்கு.
2: வாய்மையே வெல்லும் என்று நம் நாட்டிலே எல்லா இடங்களிலும் நாம் பார்க்கிறோம். வாய்மை அல்லது உண்மை என்பது மனித வாழ்வுக்கு எவ்வளவு மிக முக்கியமானது என்று நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனால் ஒரு பெரிய கேள்வி என்ன என்றால், எது உண்மையானது என்பதை அறிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி எடுக்கின்றோமா? பல நேரங்களிலே என்ன நடக்கிறது, எங்கோ ஒன்று நாம் காதால் கேட்டதை வைத்துக்கொண்டு அல்லது மற்றவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது நாம் ஒட்டு கேட்டதை வைத்துக்கொண்டு அல்லது நம்மிடம் சொல்லப்பட்ட அரைகுறையான தகவல்களை வைத்துக்கொண்டு இதுதான் உண்மை என்று நாம் நினைத்து அதன் அடிப்படையிலே செயல்பட ஆரம்பிக்கின்ற போது நமது செயல்பாடுகள் பிறருக்கு பாதகத்தை ஏற்படுத்துகின்றன, நமக்கும் அது அழிவை ஏற்படுத்துகின்றது. இது பல நேரங்களிலே நம்முடைய அனுபவம். இதோ நம்மை பார்த்து பிரான்சிஸ் பேக்கன் என்ற எழுத்தாளர் அழகாக இப்படி கூறுகிறார். "வாட் இஸ் ட்ரூத்?" said jesting Pilate, and would not stay for an answer. இயேசுவுக்கு பிலாத்து தீர்ப்பு வழங்கிய அந்த நிகழ்ச்சியை அவர் நம் கண்முன் வைத்து இப்படி குறிப்பிடுகிறார். "உண்மையா, அது என்ன?" என்று கேட்ட அந்த பிலாத்து அதற்கான பதில் இயேசுவிடமிருந்து அல்லது மற்றவர்களிடமிருந்து வரும் வரைக்கும் அவன் காத்திருக்கவில்லை. உண்மையா அது என்ன என்று கேட்டுவிட்டு உடனே அவர் தீர்ப்பை சொல்லி முடிக்கிறார். நண்பர்களே, நமது வாழ்விலே உண்மையை அறிந்து கொள்வதற்கு அல்லது நாம் கேள்விப்பட்ட ஒன்று உண்மைதானா என்று உறுதிப்படுத்தி கொள்வதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுக்க வேண்டியது, அதற்காக சில நேரங்களிலே காத்திருக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று. ஏதோ நான் கண்டதே காட்சி, கொண்டதே கோலம் என்று இல்லாமல் நாம் கேட்ட ஒன்றை வைத்து உடனடியாக நாம் செயல்பட்டால் அது நமக்கும் மற்றவர்களுக்கும் நிறைய பாதிப்பை ஏற்படுத்தும் அல்லவா? எனவே உண்மையை கண்டறிய முயற்சி எடுப்போம். தேவைப்பட்டால் அதற்காக காத்திருப்போம். உண்மையை அறிவோம், அதன்படி செயல்படுவோம். அனைவரும் வாழ்வோம். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
1: திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை. ஆகஸ்ட் 5 புதன்கிழமை வத்திக்கானின் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் சரியாக காலை 10 மணிக்கு தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தொடங்கினார். மக்களினங்களின் ஒளி என்ற திரு அவை பற்றி 2 வத்திக்கான் பொதுசங்கத்தின் முதல் ஆவணமான திருவழிபாடு பற்றிய கொள்கை விளக்கம் என்ற தலைப்பில் திருவழிபாட்டு மன்றாட்டின் திரு அவையை சார்ந்த பரிமாணத்தை குறித்து தனது சிந்தனைகளை திருப்பயணிகளுடன் திருத்தந்தை பகிர்ந்து கொண்டார். முதலில் திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து இறை வார்த்தைகள் ஆங்கிலம், இத்தாலி மற்றும் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசிக்கப்பட்டன. இப்போது வாசகத்திற்கு செவிமடுப்போம். "எல்லா வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் இறைவனிடம் எழுப்புங்கள். எப்போதும் தூய ஆவியின் துணை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள். இதில் உறுதியாய் நிலைத்திருந்து விழிப்பாயிருங்கள். இறை மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுங்கள். நான் பேசும்போது நற்செய்தியின் மறைப்பொருளை துணிவுடன் தெரியப்படுத்துவதற்கான வார்த்தைகளை கடவுள் எனக்கு தந்தருளுமாறு எனக்காகவும் மன்றாடுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி." இறைவார்த்தை வாசிப்புக்கு பிறகு திருத்தந்தை தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை தொடங்கினார்.
3: Cari fratelli e sorelle, buongiorno e benvenuti. In questa catechesi riprendiamo la riflessione sulla Costituzione conciliare, sulla liturgia, Sacrosanctum Concilium. Oggi ci soffermiamo sulla dimensione ecclesiale della preghiera liturgica. Come suggerisce l'Apostolo Paolo, è lo Spirito Santo che ci insegna a pregare. Dal giorno di Pentecoste, lo Spirito abita la Chiesa, ispirando ogni sua attività, e in particolare la preghiera. La vita della prima comunità nata a Gerusalemme dopo la Pasqua di Gesù è vita nello Spirito donato dal Signore risorto. Da allora, dice il Concilio, la Chiesa mai tralasciò di riunirsi in assemblea per celebrare il mistero pasquale, leggendo in tutte le scritture ciò che lo riguardava, celebrando l'Eucaristia, nella quale vengono resi presenti la vittoria e il trionfo della sua morte, e rendendo grazie a Dio per il suo dono ineffabile. Nel Cristo Gesù, a lode della sua gloria per virtù dello Spirito Santo. Nel nostro tempo, nei contesti dominati dalla mentalità efficientistica e consumistica, la preghiera può sembrare qualcosa di inutile o di irrisorio. In un mondo dove la scienza e la tecnica pretendono di dare tutte le risposte, pregare può apparire come una forma di evasione. Inoltre, anche in diverse famiglie cristiane, non avviene più la trasmissione della preghiera, mentre numerose persone rischiano di confonderla con una tecnica tra le altre, di natura psicologica e finalizzata al benessere personale. La preghiera, invece, in quanto dimensione fondamentale della nostra umanità, merita di essere riscoperta nella sua verità. La Costituzione Sacrosanctum Concilium ha preso sul serio tale esigenza, e ciò rallegrava profondamente il Papa San Paolo VI.
1: அன்புள்ள சகோதர சகோதரிகளே, காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். திருத்தூதர் பவுல் எடுத்துரைத்தது போல தூய ஆவியாரே நமக்கு ஜெபிக்க கற்றுத்தருகிறார். பெந்தகோஸ்தே நாளிலிருந்து தூய ஆவியார் திரு அவையில் உறைந்து அதன் ஒவ்வொரு செயல்பாட்டையும், குறிப்பாக ஜெபத்தையும் தூண்டி இயக்குகிறார். இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு எருசலேமில் உருவான தொடக்ககால சமூகத்தின் வாழ்வு உயிர்த்த ஆண்டவரால் அளிக்கப்பட்ட தூய ஆவியாரிலான வாழ்வாகும். அப்போதிருந்து சங்கம் கூறுகிறது, பாஸ்கா மறைபொருளை கொண்டாடுவதற்காக திரு அவை ஒருபோதும் கூடிவரத் தவறவில்லை. மறைநூல் அனைத்திலும் தம்மை பற்றி கூறியுள்ளவற்றை வாசித்தும் இயேசுவின் மரணத்தின் வெற்றியும் மாட்சியும் பிரசன்னமாக்கப்படும் நற்கருணையை கொண்டாடியும் கிறிஸ்து இயேசுவில் கடவுள் அளித்த விவரிக்க முடியாத கொடைக்காக அவருக்கு நன்றி செலுத்தியும் தூய ஆவியாரின் வல்லமையால் அவரது மாட்சிக்கும் புகழாகவும் வாழ்ந்து வருகிறது. செயல்திறன் மற்றும் நுகர்வு மனப்பான்மை ஆதிக்கம் செலுத்தும் இன்றைய சூழலில் ஜபம் என்பது பயனற்றதாகவும் முக்கியத்துவமற்றதாகவும் தோன்றலாம். அறிவியலும் தொழில்நுட்பமும் அனைத்து பதில்களையும் தருவதாக கூறிக்கொள்ளும் உலகில் ஜெபிப்பது உண்மையிலிருந்து தப்பிக்கும் ஒரு வழியாக தோன்றக்கூடும். மேலும் பல கிறிஸ்தவ குடும்பங்களில் ஜெப மரபு அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுவதில்லை. அதே வேளையில் பலர் ஜெபத்தை உளவியல் சார்ந்த தனிப்பட்ட நல்வாழ்வை மட்டுமே நோக்கமாக கொண்ட பல பயிற்சி முறைகளில் ஒன்றாக தவறாக புரிந்து கொள்ளும் ஆபத்தும் உள்ளது. ஆனால் ஜெபம் நமது மனித வாழ்வின் அடிப்படை பரிணாமமாக இருப்பதால் அதன் உண்மையான பொருளையும் மதிப்பையும் மீண்டும் கண்டறிய வேண்டியது இன்றியமையாததாகும். திருவழிபாடு பற்றிய கொள்கை விளக்கம் என்னும் இந்த ஏடு இத்தேவையை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொண்டது. இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தால் ஒப்புதலளிக்கப்பட்ட இந்த முதல் ஆவணத்தை வெளியிட்ட திருத்தந்தை புனித ஆறாம் பவுல் இதனால் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் என்று அவர் கூறினார். கடவுளுக்கே முதல் இடம், ஜெபமே நமது முதல் கடமை. நமக்கு அளிக்கப்படும் இறைவாழ்வின் முதல் ஊற்று வழிபாடே நமது ஆன்மீக வாழ்வின் முதல் பள்ளியும் அதுவே. உண்மையிலேயே இந்த ஏட்டில் ஜெபம் என்ற சொல் ஒட்டுமொத்த வழிபாட்டு முறையையும் குறிக்கிறது. இந்த பார்வை மிகவும் தீர்க்கமானது, ஏனெனில் இது வழிபாட்டு முறை சீர்திருத்தத்தை வழிநடத்தி இறை மக்களின் தீவிர பங்கேற்பை அதன் முதன்மை தூணாக மாற்றியது. வழிபாட்டு முறை என்பது முதன்மையானதாகவும் முக்கியமானதாகவும் ஒரு சந்திப்பின் இடமாக வெளிப்படுத்தப்படுகிறது. தூய ஆவியால் அருள்பொழிவு செய்யப்பட்டு மனித உருவெடுத்த வார்த்தையான தம் மகனின் மனித குலத்தை நெருங்கி வரும் கடவுளின் தொடக்க முயற்சியாகவும், அதற்கு நம் கிறிஸ்து வழியாக கிறிஸ்துவோடு கிறிஸ்துவில் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில், அதாவது கிறிஸ்து தாமே தம் உடலோடு இணைந்து தந்தையிடம் எழுப்பும் ஜெபத்தின் மூலமாக பதிலளிப்பதாகவும் அது அமைகிறது. இக்காரணத்தினாலேயே நற்கருணையிலிருந்து பிரிக்க முடியாததும் திரு அவையின் அன்றாட பொது ஜெபமுமான திருப்புகழ் மாலை கிறிஸ்தவர்களின் அனைத்து ஜப வாழ்விலும் ஆழமாக ஊடுருவி அதற்கு உயிர் ஊட்டி வழிநடத்தி அதன் வெளிப்பாடாக இருந்து இறை மக்களின் ஆன்மீக வாழ்வை வளப்படுத்த வேண்டும் என்று புனித திருத்தந்தை ஆறாம் பவுல் மிகுந்த ஆவலுடன் விரும்பினார். இவ்விருப்பம் நிறைவேற திருப்புகழ் மாலை திருமுழுக்கு பெற்றவர்களின் மற்றும் சமூகங்களின் அன்றாட வாழ்வில் இன்னும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு வாழப்பட வேண்டும். ஜெபிக்க கற்றுக்கொள்ள விரும்பும் பலருக்கு, முக்கியமாக திருமுழுக்கு பெற ஆயுத்தமாவோருக்கு, இது கிறிஸ்தவ ஜெபத்தின் வழியையும் பள்ளியையும் வழங்க முடியும். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் நற்கருணையும் திருப்புகழ் மாலையும் திரு அவையின் வாழ்வின் மூச்சுக்காற்றாக இருந்து தூய ஆவியாரை அதன் உடல் முழுவதும் இயங்க செய்கின்றனர். இந்த ஜெபத்தில் கிறிஸ்து மனித சமுதாயம் முழுவதையும் தம்மோடு இணைத்து கொண்டு இறை புகழ்ச்சியின் இந்த பாடலை தாமே பாடுவதில் அவர்களையும் பங்கெடுக்க செய்கிறார். இவ்வாறாக நாளுக்கு நாள் நாம் பாஸ்கா மறைபொருளோடு அதிகமாய் ஒன்றிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உருவத்திற்கு ஒப்பாய் மாற்றப்படுகிறோம். புனித அகுஸ்தினார் கூறுகிறார், இரக்கத்தை வேண்டி நாம் ஜெபத்தில் இறைவனை நோக்கி பேசும்போது அவரிடமிருந்து மகனை பிரித்து பார்க்கக்கூடாது. அதேபோல மகனின் உடலாகிய திரு அவை ஜெபிக்கும்போது அது தன் தலைவராகிய கிறிஸ்துவிடமிருந்து தன்னை பிரித்து கொள்ளக்கூடாது. ஏனெனில் இறை மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே தம் உடலின் ஒரே மீட்பர். அவர் நமக்காக ஜெபிக்கிறார், நம்மில் ஜெபிக்கிறார், நம்மால் ஜெபிக்கப்படுகிறார். நம் தலைகுருவாக அவர் நமக்காக ஜெபிக்கிறார், நம் தலைவராக நம்மில் ஜெபிக்கிறார், நம் இறைவனாக நம்மால் ஜெபிக்கப்படுகிறார். ஆகையால் நமது சொற்களை அவரிலும் அவருடைய சொற்களை நம்மிலும் அடையாளம் கண்டுகொள்வோமாக. நற்கருணையோடு பிரிக்க முடியாத உறவிலிருந்து அதன் ஒளியை நாள் முழுவதும் நீடிக்கும் திருப்புகழ் மாலை நமது அன்றாட வாழ்வின் காலத்தை புனிதப்படுத்துகிறது. காலையில் நம்பிக்கையுடனும் நன்றி உணர்வுடனும் நாளை தொடங்குகிறோம். நண்பகலில் நமது உழைப்பின் நடுவே இறை நம்பிக்கையில் நிலைத்திருக்க வல்லமையை வேண்டுகிறோம். மாலையில் நமது பணிகளை முடித்த பின் மாலை புகழ் சூரியன் மறையும் வேளையை இறை நினைவாக்குகிறது. இரவில் இறைவனின் அமைதியில் நம்மை ஒப்படைத்து உறங்க செல்கிறோம். ஒவ்வொரு மணி நேர வழிபாடும் நம்பிக்கையின் ஒரு செயலாகும். இம்மண்ணுலக பயணத்தில் ஆண்டவரின் மகிமை மிக்க மீள் வருகையை திரு அவையோடு இணைந்து விழிப்புடன் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். இவ்வாறு தனது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை நிறைவு செய்தார். இறுதியாக இயேசு கற்பித்த இறைவேண்டல் ஜெபத்திற்கு பிறகு அனைத்து திருப்பயணிகளுக்கும் தனது திருத்தூது ஆசிரை வழங்கினார்.
4: செய்திகள். உலகம் பிளவுகளாலும் கருத்து மோதல்களாலும் அதிகம் குறிக்கப்படுகின்ற இக்காலத்தில் உரையாடலின் வழியாக ஒற்றுமையை வளர்த்து நல்லிணக்கத்தை உருவாக்கும் நல்லிணக்கத்தின் இறைவாக்கினர்களாக விளங்குமாறு கொலம்பஸ் மாவீரர்கள் அமைப்பினருக்கு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். ஆகஸ்ட் 4 செவ்வாயன்று அமெரிக்காவின் கொலராடோ மாநிலம் டென்வரில் ஒருவரில் நாம் அனைவரும் ஒன்றாயிருக்கின்றோம் என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு இடம்பெற்ற கொலம்பஸ் மாவீரர்கள் அமைப்பின் 144வது உயர்மட்ட மாநாட்டிற்கு அனுப்பிய காணொலி செய்தியில் இவ்வாறு கூறிய திருத்தந்தை, ஒற்றுமையும் அன்பு பணியும் அந்த அமைப்பின் அடிப்படை பண்புகள் என்று வலியுறுத்தினார். இறுதி ராவுணவின் போது அவர்கள் அனைவரும் ஒன்றாயிருக்கட்டும் என்று இயேசு கூறியதை எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, ஒற்றுமை என்பது ஒவ்வொரு தலைமுறை நம்பிக்கையாளர்களிடமும் ஒப்படைக்கப்பட்டுள்ள இறைக்கொடை என்றும், அது தானாக நிலைத்திருப்பதில்லை, மாறாக நேர்மையான மற்றும் தாழ்மையான உரையாடலின் வழியாக வளர்க்கப்பட வேண்டியது என்றும் குறிப்பிட்டார். குடும்பங்கள், பங்குகள் மற்றும் தங்கள் வாழும் சமூகங்களில் கிறிஸ்து விரும்பிய நல்லிணக்கத்திற்கு சான்று பகருமாறும் கொலம்பஸ் மாவீரர்கள் அமைப்பினரை திருத்தந்தை கேட்டுக்கொண்டார்.
5: டிஜிட்டல் தகவல் தொடர்பு, உண்மை, மனித மாண்பு, அமைதி மற்றும் படைப்பை பாதுகாக்கும் பணிக்கு சேவை செய்ய வேண்டும் என்று ருவாண்டாவின் கிகாலியில் இடம்பெற்று வரும் சிக்னிஸ் உலக மாநாட்டில் பங்கேற்றுள்ள கத்தோலிக்க தகவல் தொடர்பாளர்களுக்கு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். திருத்தந்தையின் சார்பில் திருப்பிடச் செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்களால் கையொப்பமிடப்பட்டு அனுப்பியுள்ள செய்தியில் இவ்வாறு அழைப்பு விடுத்துள்ள திருத்தந்தை, டிஜிட்டல் கருவிகளும் தகவல் தொடர்பு உத்திகளும் உண்மையை தேடுவதையும் ஒவ்வொரு மனிதரின் மாண்பையும் மதிப்பதையும் அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மேலும் மாநாட்டில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள் மனித குடும்பம் முழுவதின் பொது நலனை மேம்படுத்தும் தகவல் தொடர்பு தளங்களை உருவாக்குவதற்கான முயற்சிகளுக்கு புதிய ஊக்கத்தை அளிக்கும் என்ற நம்பிக்கையையும் திருத்தந்தை தெரிவித்துள்ளார். இன்றைய உலகில் டிஜிட்டல் தொழில்நுட்பமும் இணையமும் மனித வாழ்வின் பல அம்சங்களை வடிவமைத்து வருவதாக குறிப்பிட்டுள்ள திருத்தந்தை, தமது மகத்தான மானுடம் திருமடலில் கூறியுள்ளது போல், இணையவழி தகவல் தொடர்பு என்பது தகவல்களை பரிமாறும் ஒரு கருவி மட்டுமல்ல, அது பண்பாட்டை உருவாக்குவதோடு உலகை பற்றிய மனிதர்களின் பார்வையையும் சமூகத்தின் கூட்டு மனசாட்சியையும் ஆழமாக வடிவமைக்கிறது என்று எடுத்துக்காட்டியுள்ளார்.
4: கிறிஸ்தவத்தின் நோக்கமும் கன்பூசியா லட்சியமும் வெவ்வேறு மரபுகளில் இருந்து வந்தாலும் அவை இரண்டும் நீதி, அமைதி, நல்லிணக்கம் மற்றும் பொது நன்மையை ஊக்குவிக்கின்றன என்று கர்தினால் ஜார்ஜ் ஜேக்கப் குவாகாட் அவர்கள் தெரிவித்துள்ளார். தென்கொரியாவின் சியோலில் உள்ள சோகாங் பல்கலைக்கழகத்தில் ஆகஸ்ட் 4 செவ்வாய்க்கிழமை அன்று தொடங்கிய முதல் கிறிஸ்தவ கான்பூசிய உரையாடல் கருத்தரங்கை தொடங்கி வைத்து உரையாற்றிய பல்சமய உரையாடலுக்கான திருப்பீட பேரவையின் தலைவர் கர்தினால் ஜார்ஜ் ஜேக்கப் குவாகாட் அவர்கள் இவ்வாறு கூறியுள்ளார். இந்த கருத்தரங்கில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த கத்தோலிக்க மற்றும் கன்பூசிய அறிஞர்கள், மத தலைவர்கள் மற்றும் உரையாடல் நிபுணர்கள் ஒன்றிணைந்துள்ளனர். வத்திகானின் பல்சமய உரையாடலுக்கான திருப்பீடத்துறை, சுங்யுங் குவான் கன்பூசியா கழகம், கொரியாவின் கத்தோலிக்க ஆயர் பேரவை மற்றும் சோகாங் பல்கலைக்கழகம் ஆகியோரால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த 2 கருத்தரங்கம் மிகவும் இணக்கமான உலகத்தை உருவாக்குவதில் கவனம் செலுத்துகிறது. இந்நிகழ்வை தொடங்கி வைத்து பேசிய பல்சமய உரையாடலுக்கான திருப்பீடத்துறையின் தலைவர் கர்தினால் குவாகாட் அவர்கள், புதிய வானம் மற்றும் புதிய பூமி என்ற கிறிஸ்தவ நோக்கமும் டடோங் என்ற கான்பூசிய லட்சியமும் வெவ்வேறு மரபுகளில் இருந்து வந்தாலும் அவை இரண்டும் நீதி, அமைதி, நல்லிணக்கம் மற்றும் பொது நன்மையை ஊக்குவிக்கின்றன என்று கூறினார்.

0: பணி மார்க்கஸ் அவர்கள் திருத்தூதர் புனித பேதுருவின் கல்லறையில் இருந்து எடுக்கப்பட்ட மண் மற்றும் புனித பேதுரு பெருங்கோவிஸ் அவர்கள் திருத்தூதர் புனித பேதுருவின் கல்லறையில் இருந்து எடுக்கப்பட்ட மண் மற்றும் புனித பேதுரு பெருங்கோவிலின் புனித நுழைவாயிலின் ஒரு சிறு கல் துண்டு ஆகிய இரண்டு அருளிக்கங்களை அவரது கிராமத்திற்கு கொண்டு வந்தார். இவை இரண்டும் வத்திக்கானின் அதிகாரப்பூர்வமான அங்கீகார சான்றிதழ்களுடன் கொண்டு வரப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது.
1: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை ஆன்றோர் வாக்கு, திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை மற்றும் செய்திகள். ஆன்றோர் வாக்கு.
2: வாய்மையே வெல்லும் என்று நம் நாட்டிலே எல்லா இடங்களிலும் நாம் பார்க்கிறோம். வாய்மை அல்லது உண்மை என்பது மனித வாழ்வுக்கு எவ்வளவு மிக முக்கியமானது என்று நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனால் ஒரு பெரிய கேள்வி என்ன என்றால், எது உண்மையானது என்பதை அறிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி எடுக்கின்றோமா? பல நேரங்களிலே என்ன நடக்கிறது, எங்கோ ஒன்று நாம் காதால் கேட்டதை வைத்துக்கொண்டு அல்லது மற்றவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது நாம் ஒட்டு கேட்டதை வைத்துக்கொண்டு அல்லது நம்மிடம் சொல்லப்பட்ட அரைகுறையான தகவல்களை வைத்துக்கொண்டு இதுதான் உண்மை என்று நாம் நினைத்து அதன் அடிப்படையிலே செயல்பட ஆரம்பிக்கின்ற போது நமது செயல்பாடுகள் பிறருக்கு பாதகத்தை ஏற்படுத்துகின்றன, நமக்கும் அது அழிவை ஏற்படுத்துகின்றது. இது பல நேரங்களிலே நம்முடைய அனுபவம். இதோ நம்மை பார்த்து பிரான்சிஸ் பேக்கன் என்ற எழுத்தாளர் அழகாக இப்படி கூறுகிறார். What is truth? said jesting Pilate and would not stay for an answer. இயேசுவுக்கு பிலாத்து தீர்ப்பு வழங்கிய அந்த நிகழ்ச்சியை அவர் நம் கண்முன் வைத்து இப்படி குறிப்பிடுகிறார். உண்மையா, அது என்ன என்று கேட்ட அந்த பிலாத்து அதற்கான பதில் இயேசுவிடமிருந்து அல்லது மற்றவர்களிடமிருந்து வரும் வரைக்கும் அவன் காத்திருக்கவில்லை. உண்மையா அது என்ன என்று கேட்டுவிட்டு உடனே அவர் தீர்ப்பை சொல்லி முடிக்கிறார். நண்பர்களே, நமது வாழ்விலே உண்மையை அறிந்து கொள்வதற்கு அல்லது நாம் கேள்விப்பட்ட ஒன்று உண்மைதானா என்று உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுக்க வேண்டியது, அதற்காக சில நேரங்களிலே காத்திருக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று. ஏதோ நான் கண்டதே காட்சி, கொண்டதே கோலம் என்று இல்லாமல் நாம் கேட்ட ஒன்றை வைத்து உடனடியாக நாம் செயல்பட்டால் அது நமக்கும் மற்றவர்களுக்கும் நிறைய பாதிப்பை ஏற்படுத்தும் அல்லவா? எனவே உண்மையை கண்டறிய முயற்சி எடுப்போம். தேவைப்பட்டால் அதற்காக காத்திருப்போம். உண்மையை அறிவோம், அதன்படி செயல்படுவோம். அனைவரும் வாழ்வோம். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
1: திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை. ஆகஸ்ட் 5 புதன்கிழமை வத்திக்கானின் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் சரியாக காலை 10 மணிக்கு தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தொடங்கினார். மக்களினங்களில் ஒளி என்ற திரு அவை பற்றி, 2 வத்திக்கான் பொதுசங்கத்தின் முதல் ஆவணமான திருவழிபாடு பற்றிய கொள்கை விளக்கம் என்ற தலைப்பில், திருவழிபாட்டு மன்றாட்டின் திரு அவையை சார்ந்த பரிமாணத்தை குறித்து தனது சிந்தனைகளை திருப்பயணிகளுடன் திருத்தந்தை பகிர்ந்து கொண்டார். முதலில் திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து இறை வார்த்தைகள் ஆங்கிலம், இத்தாலி மற்றும் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசிக்கப்பட்டன. இப்போது வாசகத்திற்கு செவிமடுப்போம். எல்லா வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் இறைவனிடம் எழுப்புங்கள். எப்போதும் தூய ஆவியின் துணை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள். இதில் உறுதியாய் நிலைத்திருந்து விழிப்பாயிருங்கள். இறை மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுங்கள். நான் பேசும்போது நற்செய்தியின் மறைப்பொருளை துணிவுடன் தெரியப்படுத்துவதற்கான வார்த்தைகளை கடவுள் எனக்கு தந்தருளுமாறு எனக்காகவும் மன்றாடுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவார்த்தை வாசிப்புக்கு பிறகு திருத்தந்தை தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை தொடங்கினார்.
3: Cari fratelli e sorelle, buongiorno e benvenuti. In questa catechesi riprendiamo la riflessione sulla Costituzione conciliare e sulla liturgia, Sacrosanctum Concilium. Oggi ci soffermiamo sulla dimensione ecclesiale della preghiera liturgica. Come suggerisce l'Apostolo Paolo, è lo Spirito Santo che ci insegna a pregare. Dal giorno di Pentecoste, lo Spirito abita la Chiesa, ispirando ogni sua attività, e in particolare la preghiera. La vita della prima comunità nata a Gerusalemme dopo la Pasqua di Gesù è vita nello Spirito donato dal Signore risorto. Da allora, dice il Concilio, la Chiesa mai tralasciò di riunirsi in assemblea per celebrare il mistero pasquale, leggendo in tutte le scritture ciò che lo riguardava, celebrando l'Eucaristia, nella quale vengono resi presenti la vittoria e il trionfo della sua morte, e rendendo grazie a Dio per il suo dono ineffabile. Nel Cristo Gesù, a lode della sua gloria per virtù dello Spirito Santo. Nel nostro tempo, nei contesti dominati dalla mentalità efficientistica e consumistica, la preghiera può sembrare qualcosa di inutile o di irrisorio. In un mondo dove la scienza e la tecnica pretendono di dare tutte le risposte, pregare può apparire come una forma di evasione. Inoltre, anche in diverse famiglie cristiane, non avviene più la trasmissione della preghiera, mentre numerose persone rischiano di confonderla con una tecnica tra le altre, di natura psicologica e finalizzata al benessere personale. La preghiera, invece, in quanto dimensione fondamentale della nostra umanità, merita di essere riscoperta nella sua verità. La Costituzione Sacrosanctum Concilium ha preso sul serio tale esigenza, e ciò rallegrava profondamente il Papa San Paolo VI.
1: அன்புள்ள சகோதர சகோதரிகளே, காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். திருத்தூதர் பவுல் எடுத்துரைத்தது போல தூய ஆவியாரே நமக்கு ஜெபிக்க கற்றுத்தருகிறார். பெந்தகோஸ்தே நாளிலிருந்து தூய ஆவியார் திரு அவையில் உறைந்து அதன் ஒவ்வொரு செயல்பாட்டையும், குறிப்பாக ஜெபத்தையும் தூண்டி இயக்குகிறார். இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு எருசலேமில் உருவான தொடக்ககால சமூகத்தின் வாழ்வு உயிர்த்த ஆண்டவரால் அளிக்கப்பட்ட தூய ஆவியாரிலான வாழ்வாகும். அப்போதிருந்து சங்கம் கூறுகிறது, பாஸ்கா மறைபொருளை கொண்டாடுவதற்காக திரு அவை ஒருபோதும் கூடிவரத் தவறவில்லை. மறைநூல் அனைத்திலும் தம்மை பற்றி கூறியுள்ளவற்றை வாசித்தும் இயேசுவின் மரணத்தின் வெற்றியும் மாட்சியும் பிரசன்னமாக்கப்படும் நற்கருணையைக் கொண்டாடியும் கிறிஸ்து இயேசுவில் கடவுள் அளித்த விவரிக்க முடியாத கொடைக்காக அவருக்கு நன்றி செலுத்தியும் தூய ஆவியாரின் வல்லமையால் அவரது மாட்சிக்கும் புகழாகவும் வாழ்ந்து வருகிறது. செயல்திறன் மற்றும் நுகர்வு மனப்பான்மை ஆதிக்கம் செலுத்தும் இன்றைய சூழலில் ஜெபம் என்பது பயனற்றதாகவும் முக்கியத்துவமற்றதாகவும் தோன்றலாம். அறிவியலும் தொழில்நுட்பமும் அனைத்து பதில்களையும் தருவதாக கூறிக்கொள்ளும் உலகில் ஜெபிப்பது உண்மையிலிருந்து தப்பிக்கும் ஒரு வழியாக தோன்றக்கூடும். மேலும் பல கிறிஸ்தவ குடும்பங்களில் ஜெப மரபு அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுவதில்லை. அதே வேளையில் பலர் ஜெபத்தை உளவியல் சார்ந்த தனிப்பட்ட நல்வாழ்வை மட்டுமே நோக்கமாக கொண்ட பல பயிற்சி முறைகளில் ஒன்றாக தவறாக புரிந்து கொள்ளும் ஆபத்தும் உள்ளது. ஆனால் ஜெபம் நமது மனித வாழ்வின் அடிப்படை பரிணாமமாக இருப்பதால் அதன் உண்மையான பொருளையும் மதிப்பையும் மீண்டும் கண்டறிய வேண்டியது இன்றியமையாததாகும். திருவழிபாடு பற்றிய கொள்கை விளக்கம் என்னும் இந்த ஏடு இத்தேவையை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொண்டது. இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தால் ஒப்புதலளிக்கப்பட்ட இந்த முதல் ஆவணத்தை வெளியிட்ட திருத்தந்தை புனித ஆறாம் பவுல் இதனால் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் என்று அவர் கூறினார். கடவுளுக்கே முதல் இடம், ஜெபமே நமது முதல் கடமை, நமக்கு அளிக்கப்படும் இறைவாழ்வின் முதல் ஊற்று வழிபாடே, நமது ஆன்மீக வாழ்வின் முதல் பள்ளியும் அதுவே. உண்மையிலேயே இந்த ஏட்டில் ஜெபம் என்ற சொல் ஒட்டுமொத்த வழிபாட்டு முறையையும் குறிக்கிறது. இந்த பார்வை மிகவும் தீர்க்கமானது, ஏனெனில் இது வழிபாட்டு முறை சீர்திருத்தத்தை வழிநடத்தி இறை மக்களின் தீவிர பங்கேற்பை அதன் முதன்மை தூணாக மாற்றியது. வழிபாட்டு முறை என்பது முதன்மையானதாகவும் முக்கியமானதாகவும் ஒரு சந்திப்பின் இடமாக வெளிப்படுத்தப்படுகிறது. தூய ஆவியால் அருள்பொழிவு செய்யப்பட்டு மனித உருவெடுத்த வார்த்தையான தம் மகனின் மனித குலத்தை நெருங்கி வரும் கடவுளின் தொடர்க முயற்சியாகவும், அதற்கு நம் கிறிஸ்து வழியாக கிறிஸ்துவோடு கிறிஸ்துவில் தூய ஆவியாரின் ஒன்றி

0: விரும்பினார். இவ்விருப்பம் நிறைவேற திருப்புகழ் மாலை திருமுழுக்கு பெற்றவர்களின் மற்றும் இவ்விருப்பம் நிறைவேற திருப்புகழ் மாலை திருமுழுக்கு பெற்றவர்களின் மற்றும் சமூக நிறைவேற திருப்புகழ் மாலை திருமுழுக்கு பெற்றவர்களின் மற்றும் சமூகங்களின் அன்றாட திருப்புகழ் மாலை திருமுழுக்கு பெற்றவர்களின் மற்றும் சமூகங்களின் அன்றாட வாழ்வில் இம்மாலை திருமுழுக்கு பெற்றவர்களின் மற்றும் சமூகங்களின் அன்றாட வாழ்வில் இன்னும் முழுமுழுக்கு பெற்றவர்களின் மற்றும் சமூகங்களின் அன்றாட வாழ்வில் இன்னும் முழுமையாக ஏற்றின் மற்றும் சமூகங்களின் அன்றாட வாழ்வில் இன்னும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு சமூகங்களின் அன்றாட வாழ்வில் இன்னும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அன்றாட வாழ்வில் இன்னும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு வாழப்பட வேண்டும். வாழ்வில் இன்னும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு வாழப்பட வேண்டும். ஜெபிக்க கற்றுக்கொள்ள விரும்பும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு வாழப்பட வேண்டும். ஜெபிக்க கற்றுக்கொள்ள விரும்பும் பலருக்கு முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு வாழப்பட வேண்டும். ஜெபிக்க கற்றுக்கொள்ள விரும்பும் பலருக்கு பட்டு வாழப்பட வேண்டும். ஜெபிக்க கற்றுக்கொள்ள விரும்பும் பலருக்கு முக்கியமாக பட வேண்டும். ஜெபிக்க கற்றுக்கொள்ளும் பலருக்கு முக்கியமாக ஜெபிக்க கற்றுக்கொள்ள விரும்பும் பலருக்கு முக்கியமாக திருமுழுக்கு பெற கற்றுக்கொள்ள விரும்பும் பலருக்கு முக்கியமாக திருமுழுக்கு பெற ஆயுத்தமாவோருக்கு இது கிறிஸ்தவ ஜெபத்தின் வழியையும் பள்ளியையும் வழங்க முடியும். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் நற்கருணையும் திருப்புகழ் மாலையும் திரு அவையின் வாழ்வின் மூச்சுக்காற்றாக இருந்து தூய ஆவியாரை அதன் உடல் முழுவதும் இயங்க செய்கின்றன. இந்த ஜெபத்தில் கிறிஸ்து மனித சமுதாயம் முழுவதையும் தம்மோடு இணைத்து கொண்டு இறை புகழ்ச்சியின் இந்த பாடலை தாமே பாடுவதில் அவர்களையும் பங்கெடுக்க செய்கிறார். இவ்வாறாக நாளுக்கு நாள் நாம் பாஸ்கா மறைபொருளோடு அதிகமாய் ஒன்றிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உருவத்திற்கு ஒப்பாய் மாற்றப்படுகிறோம். புனித அகுஸ்தினார் கூறுகிறார், இரக்கத்தை வேண்டி நாம் ஜபத்தில் இறைவனை நோக்கி பேசும்போது அவரிடமிருந்து மகனை பிரித்து பார்க்கக்கூடாது. அதேபோல மகனின் உடலாகிய திரு அவை ஜபிக்கும்போது அது தன் தலைவராகிய கிறிஸ்துவிடமிருந்து தன்னை பிரித்து கொள்ளக்கூடாது. ஏனெனில் இறைமகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே தம் உடலின் ஒரே மீட்பர். அவர் நமக்காக ஜபிக்கிறார், நம்மில் ஜபிக்கிறார், நம்மால் ஜபிக்கப்படுகிறார். நம் தலைகுருவாக அவர் நமக்காக ஜபிக்கிறார், நம் தலைவராக நம்மில் ஜபிக்கிறார், நம் இறைவனாக நம்மால் ஜபிக்கப்படுகிறார். ஆகையால் நமது சொற்களை அவரிலும் அவருடைய சொற்களை நம்மிலும் அடையாளம் கண்டுகொள்வோமாக. நற்கருணையோடு பிரிக்க முடியாத உறவிலிருந்து அதன் ஒளியை நாள் முழுவதும் நீடிக்கும் திருப்புகழ் மாலை நமது அன்றாட வாழ்வின் காலத்தை புனிதப்படுத்துகிறது. காலையில் நம்பிக்கையுடனும் நன்றி உணர்வுடனும் நாளை தொடங்குகிறோம். நண்பகலில் நமது உழைப்பின் நடுவே இறை நம்பிக்கையில் நிலைத்திருக்க வல்லமையை வேண்டுகிறோம். மாலையில் நமது பணிகளை முடித்த பின் மாலை புகழ் சூரியன் மறையும் வேளையை இறை நினைவாக்குகிறது. இரவில் இறைவனின் அமைதியில் நம்மை ஒப்படைத்து உறங்க செல்கிறோம். ஒவ்வொரு மணி நேர வழிபாடும் நம்பிக்கையின் ஒரு செயலாகும். இம்மண்ணுலக பயணத்தில் ஆண்டவரின் மகிமை மிக்க மீள் வருகையை திரு அவையோடு இணைந்து விழிப்புடன் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். இவ்வாறு தனது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை நிறைவு செய்தார். இறுதியாக இயேசு கற்பித்த இறைவேண்டல் ஜெபத்திற்கு பிறகு அனைத்து திருப்பயணிகளுக்கும் தனது திருத்தூது ஆசிரை வழங்கினார்.
1: செய்திகள். உலகம் பிளவுகளாலும் கருத்து மோதல்களாலும் அதிகம் குறிக்கப்படுகின்ற இக்காலத்தில் உரையாடலின் வழியாக ஒற்றுமையை வளர்த்து நல்லிணக்கத்தை உருவாக்கும் நல்லிணக்கத்தின் இறைவாக்கினர்களாக விளங்குமாறு கொலம்பஸ் மாவீரர்கள் அமைப்பினருக்கு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். August 4 செவ்வாயன்று அமெரிக்காவின் கொலராடோ மாநிலம் டென்வரில் ஒருவரில் நாம் அனைவரும் ஒன்றாயிருக்கின்றோம் என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு இடம்பெற்ற கொலம்பஸ் மாவீரர்கள் அமைப்பின் 144th உயர்மட்ட மாநாட்டிற்கு அனுப்பிய காணொலி செய்தியில் இவ்வாறு கூறிய திருத்தந்தை, ஒற்றுமையும் அன்பு பணியும் அந்த அமைப்பின் அடிப்படை பண்புகள் என்று வலியுறுத்தினார். இறுதி ராவுணவின் போது அவர்கள் அனைவரும் ஒன்றாயிருக்கட்டும் என்று இயேசு கூறியதை எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, ஒற்றுமை என்பது ஒவ்வொரு தலைமுறை நம்பிக்கையாளர்களிடமும் ஒப்படைக்கப்பட்டுள்ள இறைக்குடை என்றும், அது தானாக நிலைத்திருப்பதில்லை, மாறாக நேர்மையான

0: மற்றும் தாழ்மையான உரையாடலின் வழியாக வளர்க்கப்பட வேண்டியது என்றும் குறிப்பிட்டார். குடும்பங்கள், பங்குகள் மற்றும் தங்கள் வாழும் சமூகங்களில் கிறிஸ்து விரும்பிய நல்லிணக்கத்திற்கு சான்று பகருமாறும் கொலம்பஸ் மாவீரர்கள் அமைப்பினரை திருத்தந்தை கேட்டுக்கொண்டார்.
1: டிஜிட்டல் தகவல் தொடர்பு உண்மை, மனித மாண்பு, அமைதி மற்றும் படைப்பை பாதுகாக்கும் பணிக்கு சேவை செய்ய வேண்டும் என்று ருவாண்டாவின் கிகாலியில் இடம்பெற்று வரும் சிக்னிஸ் உலக மாநாட்டில் பங்கேற்றுள்ள கத்தோலிக்க தகவல் தொடர்பாளர்களுக்கு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். திருத்தந்தையின் சார்பில் திருப்பிடச் செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்களால் கையொப்பமிடப்பட்டு அனுப்பியுள்ள செய்தியில் இவ்வாறு அழைப்பு விடுத்துள்ள திருத்தந்தை, டிஜிட்டல் கருவிகளும் தகவல் தொடர்பு உத்திகளும் உண்மையை தேடுவதையும் ஒவ்வொரு மனிதரின் மாண்பையும் மதிப்பதையும் அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மேலும் மாநாட்டில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள் மனித குடும்பம் முழுவதின் பொதுநலனை மேம்படுத்தும் தகவல் தொடர்பு தளங்களை உருவாக்குவதற்கான முயற்சிகளுக்கு புதிய ஊக்கத்தை அளிக்கும் என்ற நம்பிக்கையையும் திருத்தந்தை தெரிவித்துள்ளார். இன்றைய உலகில் டிஜிட்டல் தொழில்நுட்பமும் இணையமும் மனித வாழ்வின் பல அம்சங்களை வடிவமைத்து வருவதாக குறிப்பிட்டுள்ள திருத்தந்தை, தமது மகத்தான மானுடம் திருமடலில் கூறியுள்ளது போல், இணையவழி தகவல் தொடர்பு என்பது தகவல்களை பரிமாறும் ஒரு கருவி மட்டுமல்ல, அது பண்பாட்டை உருவாக்குவதோடு உலகை பற்றிய மனிதர்களின் பார்வையையும் சமூகத்தின் கூட்டு மனசாட்சியையும் ஆழமாக வடிவமைக்கிறது என்று எடுத்துக்காட்டியுள்ளார்.
0: கிறிஸ்தவத்தின் நோக்கமும் கன்பூசியா லட்சியமும் வெவ்வேறு மரபுகளில் இருந்து வந்தாலும் அவை இரண்டும் நீதி, அமைதி, நல்லிணக்கம் மற்றும் பொது நன்மையை ஊக்குவிக்கின்றன என்று கர்தினால் ஜார்ஜ் ஜேக்கப் குவாகாட் அவர்கள் தெரிவித்துள்ளார். தென்கொரியாவின் சியோலில் உள்ள சோகாங் பல்கலைக்கழகத்தில் ஆகஸ்ட் 4 செவ்வாய்க்கிழமை அன்று தொடங்கிய முதல் கிறிஸ்தவ கான்பூசிய உரையாடல் கருத்தரங்கை தொடங்கி வைத்து உரையாற்றிய பல்சமய உரையாடலுக்கான திருப்பீட பேரவையின் தலைவர் கர்தினால் ஜார்ஜ் ஜேக்கப் குவாகாட் அவர்கள் இவ்வாறு கூறியுள்ளார். இந்த கருத்தரங்கில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த கத்தோலிக்க மற்றும் கன்பூசிய அறிஞர்கள், மத தலைவர்கள் மற்றும் உரையாடல் நிபுணர்கள் ஒன்றிணைந்துள்ளனர். வத்திகானின் பல்சமய உரையாடலுக்கான திருப்பீடத்துறை, சுங்யுங் குவான் கன்பூசியா கழகம், கொரியாவின் கத்தோலிக்க ஆயர் பேரவை மற்றும் சோகாங் பல்கலைக்கழகம் ஆகியோரால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த 2 கருத்தரங்கம் மிகவும் இணக்கமான உலகத்தை உருவாக்குவதில் கவனம் செலுத்துகிறது. இந்நிகழ்வை தொடங்கி வைத்து பேசிய பல்சமய உரையாடலுக்கான திருப்பீடத்துறையின் தலைவர் கர்தினால் குவாகாட் அவர்கள், புதிய வானம் மற்றும் புதிய பூமி என்ற கிறிஸ்தவ நோக்கமும் டடோங் என்ற கான்பூசிய லட்சியமும் வெவ்வேறு மரபுகளில் இருந்து வந்தாலும் அவை இரண்டும் நீதி, அமைதி, நல்லிணக்கம் மற்றும் பொது நன்மையை ஊக்குவிக்கின்றன என்று கூறினார்.
1: ரோமில் உள்ள புனித பேதுரு பெருங்கோவிலில் இருந்து 2 புனிதமான அருளீக்கங்களை அருள்பணி மார்க்கஸ் சோலோ கெவ்டா அவர்கள் தனது சொந்த ஊரான இந்தோனேஷியாவின் கிழக்கு புளோரஸில் உள்ள லெவோரன் கிராமத்திற்கு ஆகஸ்ட் 3 திங்களன்று கொண்டு சென்றார். இந்த நிகழ்வு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆன்மீக நிகழ்வாக கொண்டாடப்பட்டது. பாத்ரே மார்க்கோ என்று அங்குள்ள மக்களால் அன்போடு அழைக்கப்படும் அந்த அருள் பணியாளரை வரவேற்பதற்காக புனித பேதுரு திருத்தூதர் மறைப்பணித்தள ஆலயத்தில் நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவ நம்பிக்கையாளர்கள் கூடினர். நெசவு செய்யப்பட்ட துணி, வெற்றிலை பாக்கு மற்றும் பாரம்பரிய பானங்களை மரியாதையின் அடையாளமாக வழங்குவது உள்ளிட்ட கிழக்கு புளோரஸின் பாரம்பரிய முறைப்படியும் பிரார்த்தனைகளுடனும் அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. பல்சமய உரையாடலுக்கான திருப்பிடத்துறையில் பணியாற்றும் அருள்பணி மார்க்கஸ் அவர்கள் திருத்தூதர் புனித பேதுருவின் கல்லறையில் இருந்து எடுக்கப்பட்ட மண் மற்றும் புனித பேதுரு பெருங்கோவிலின் புனித நுழைவாயிலின் ஒரு சிறு கல் துண்டு ஆகிய 2 அருளிக்கங்களை அவரது கிராமத்திற்கு கொண்டு வந்தார். இவை இரண்டும் வத்திகானின் அதிகாரப்பூர்வமான அங்கீகார சான்றிதழ்களுடன் கொண்டு வரப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது.
2: இத்துடன் வத்திகான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திகான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறை ஆசீர்வதியுங்கள்.